என் இனிய தமிழ் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று மறைந்த நம்மளுடைய இசைக்குயில் திருமதி ஜானகி அம்மா அவங்களுடைய நினைவாகத்தான் இந்த எபிசோடு. ஒரு குரல் எத்தனை பாடல்கள். அவங்க ஒரு சிங்கர் மட்டுமே இல்லை, இந்த 60 வருஷமாக அவங்களுடைய குரல் சொல்லுவாங்களே லவ், டிவோஷன், ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும். அதனால் இந்த தலைப்பு இந்த ஒன் வாய்ஸ் இன் மெனி சாங்ஸ் பர்ஃபெக்டாக பொருந்தும்னு என்னுடைய இது. நம்ம சமீபமாக வந்து நிறைய தமிழ் துறையில் இருக்கிற மிக பெரிய ஆளுமைகளை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நம்ம எழுந்துகிட்டு இருக்கோம். இயக்குனர் பாரதிராஜா, பாக்யராஜ், அப்புறம் சமீபத்தில் ஒரு ஒளிப்பதிவாளர், அப்புறம் இவங்க நம்மளுடைய தென்னிந்தியாவுடைய இசை அரசின்னு சொல்லக்கூடிய இவங்க திருமதி ஜானகி அம்மா, இத்தனை பேரை எழுந்திருக்கும். கோர்ஸ் அவங்களுடைய பிரிவு துயர் இல்லை, அதில் நிறைய திரைத்துறையில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். பொதுவாக பாடல்களே இல்லாத உலக நம்மால் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கண்ணி, நம்முடைய வியர்வை, நம்மளுடைய சுகதுக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உழைப்பு, அப்படி எத்தனையோ பாடல்கள் அடங்கியிருக்குங்கிறது தான். ஒரு சினிமாவை கூட எடுத்து பாருங்கள், அதில் எந்த விதமான பிஜிஎம் இல்லாத ஒரு சினிமாவை பார்த்தா நம்மால் பார்க்க முடியுதா? இல்லை இல்லை. அப்படித்தான் இசை.

இசை நம்மளுடைய மரபில் இரண்டோட இரண்டரை இரண்டு சொல்லுவாங்களே அப்புறம் அந்த மாதிரி நம்மோட உணர்வுகள் எல்லாத்தோட கலந்தது. இந்த இசைக்குயில் தன்னுடைய குரலுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு பறந்து விட்டதோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்வார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னார். அது எல்லா கலைகளுக்குமே பொருந்தும். அதனால் நம்ம ஜானகி அம்மாவுக்கு மரணம் இல்லை. பொதுவாக நாம் செய்கிற சிறப்பான அஞ்சலி அப்படிங்கிறது என்னென்னா, அவங்கவுங்களுடைய படைப்புகள், அதாவது இவங்களுடைய சுகமான பாடல்களை கேட்டு நினைவை கூறுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அவங்களுக்கு நான் செலுத்தக்கூடிய, நம்ம எல்லாருமே செலுத்தக்கூடிய ஒரு ஸ்ரத்தாஞ்சலி. இவங்க பாடின பாட்டில் நான் அடிக்கடி கேட்குற பாடல்கள் அப்படின்னா நிறைய இருக்குது. ஒன்றா ரெண்டா, ஏன்னா அவங்க பாடினது மோஸ்ட்லி 60,000 பாடல்கள், 60 வருஷத்தில் கிட்டத்தட்ட 17 இல்லை 20 மொழிகளில் பாடியிருக்காங்க. அதனால் எந்த எதை சொல்ல எதை விடங்கிறது தான் இல்லை. ஆனால் டக்குன்னு நினைவுக்கு வந்த ஒரு சில பாடல்கள், அதுக்கு சம்பந்தமான ஒரு சில நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் நான் இணைத்திருக்கேன். சில பாட்டெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு என்னன்னு தோணும் அப்படின்னா, வேறு வேறு பாட்டை எனக்கு கேட்க தோணாது. ஏன்னா நிறைய பாடல்கள் எப்படின்னாக்க, இந்த இசை சம்பந்தமாக நிறைய பேர் இது எழுதுவாங்களே, பேஸ்ட்ரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த நுணுக்கமாக அதை பண்ணி அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய பாடல்களில் வந்து பேஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. இசை மட்டுமே அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்களே, அந்த கேட்கிறவங்களுக்கும் ஒரு சொல்லுவாங்களே, ஒரு வாழ்க்கையில் ஒரு கண்டிட்டின்னு இருக்கும். என்ன மாதிரி ரொம்ப இசை தெரியாத ஞான சூன்யங்களுக்கு நிறைய பாடல்கள் வந்து காதல் திருப்பி திருப்பி ஒழிச்சுட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உதிரியப்பூக்கள் படத்தில் வந்து ஒரு பாட்டு, ஒரு அழகிய கண்ணி உறவுகள் நீ, நீ எங்கே இனி நான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன், இசை இளையராஜா, இவங்க ஜானகி அம்மா கூட்டணி அமைஞ்ச ஒரு சகாவரம் பெற்ற பாடல்னு சொன்னால் அதில் இதுவும் ஒன்று கேட்போம்.